0: சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் நடைபெறும் இந்த முத்தமிழ்சை வானொலி நிகழ்ச்சியை planetaudio.org.nz/முத்தமிழ்சை என்ற இணையதளத்தின் ஊடாகவும் கேட்டு இன்புறலாம்.
1: Kate Fakarunga Mai Kweki, Planet FM, your community access radio station.
2: Got water where it shouldn't be? Better call Thomason's Waterproofing for reliable and expert workmanship. Their small whānau owned business has the solutions for all your

நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், ராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

வணக்கம். தமிழ் சென்ட்ரல் வானொலி நிகழ்ச்சிகளே, நீங்கள் தமிழ் சென்ட்ரல் வானொலி நிகழ்ச்சிகளை 104.6 FM வாயிலாக பிரதி ஞாயிறு தோறும் காலை அரை மணிசியாலங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் சென்ட்ரல் வானொலி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடையும் நான், உங்கள் அன்பின் கௌரீஷன். வணக்கம் தமிழ் தென்றல் வானொலியர்களே, எனது குரலில் இருப்பது அடைப்பு காரணமாக இன்றைக்கு நான் நிறைய நிகழ்வும் தர முடியவில்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு சிறந்த தத்துவ பாடல்களை தருகின்றேன். அதே வேளையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி தமிழ் சங்கத்தினுடைய தமிழ் பாடசாலையின் வண்ணவனப்புகள் நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. கட்டாயம் முதலே எல்லாரும் கலந்து கொண்டு அந்த சிறுவர்களுக்கு உங்களுடைய ஆரவாரங்களையும் பங்களிப்பையும் உற்சாகத்தையும் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது உங்களுக்காக உங்களுக்கு அந்த இனிய பாடல்களை தருகின்றேன். நீ சிறந்த தத்துவ பாடல்கள், நீங்களும் கேட்டு மகிழுங்கள். இதோ தமிழ் வானொலி நேயர்களே, உங்களுக்காக அந்த தத்துவ பாடல்கள்

0: மாவட்டங்கள்,
1: இலங்கை, இந்திய, நியூசிலாந்து, விளையாட்டு, உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்னல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.